தின்னா திருக்கிட்ட தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின் திருக்கிட்ட தின் தின்னா நாக்கு தின் திருக்கிட்ட தின்னா தின்னா தின் திருக்கிட்ட தின் தின்னா நாக்கு தின் திருக்கிட்ட

0: சர்ப்பாதீஸ்வரமெத்தமேல்மயுமாய் சில்லி விலாசத்தினால் முப்பாரும் பரணம் நடத்தி விலசும் பூர்ணத்ரயீஷா பிரபோ. திருப்பாதங்கள் பணிஞ்சிடுன்னொரிவனில் சேர்த்தீடனே நித்யவும் பொல்பாதோருகலோலமால கருணாபூர்ணங்களாம் கண்களால்
1: தேடி தேடி நடந்து காலடி கழைக்கட்டே பவல் கீர்த்தனம் பாடி பாடி வரண்டுணங்குவில் உணங்கிடட்ட ஜிஹ்வாஞ்சலம் கூட கூட நடத்தும் அர்ச்சன தளர்த்திடட்ட கைரண்டுமீ கூடால் மாவு வெடிஞ்சிடும் வரே ஹரே நின்னஸ்மரிச்சாவு ஞான்.
2: காளிமேகசமப்பிரபா த்ரிநயனாம் வேதாளகண்டஸ்திதம் கட்கம் கேட கபாலதாருகசிரா கிருத்வா கராக்ரேஷுசா பூதப்ரேத பிசாஜ மாதிருசஹிதாம் முண்டாம் ஸ்ரஜாலம் க்ருதாம் வந்தே துஷ்டமசூரிகாதி விபதாம் சம்ஹா.